0: ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ் சொன்னோம் தப்பு சிவி அப்படி மூடம் 1200 டெரி ரோட் ஈஸ்ட் யூனிட் 22 மிஸ்ஸாக
1: 4 1 6 8 0 4 2 0 1 5 4 5 6 4 6 4 44
2: ਸੁਣਦੇ ਰਹੋ ਦੇਸ਼ ਪ੍ਰਦੇਸ਼ ਪ੍ਰਾਈਮ ਟਾਈਮ ਰੇਡੀਓ ਚਲੋ AM 530 ਤੋਂ